பரமேஸ்வரம் பிரபுசுபாலங் சதா சர்வதா சித்தாத்தா தயாலங்கா சித்தியா பேத்தியா நாமங்கா காமங் சமஸ்தோ பிராஜி சமஸ்தஸ்ததாமங்

கரு கிருபா கலவே கட்டே காஞ்சன் சாரியா எந்திரோஞ்சன் காமோ துட்டா தங்கா சப்துச்சா சௌவாரியா கஹ நான்கையோ ஆனந்த ஆனந்த குருதே ஜானியா பாபா ஜிஸ் தூ தே சுயி ஜன பாவா பாபா தான் சூஜன தே ஜிசனும் ஹர கியா கரே விச்சாரியா ਹੋਰ ਕਿਆ ਕਰੇ ਵਿਚਾਰਿਆ ਇੱਕ ਭਰਮ ਬੁਲਾ ਫਰੇ ਦਰ ਸਕ ਨਾਮ ਲਾ ਸਵਾਰਿਆ ਗੁਰ ਪ੍ਰਸਾਦੀ ਮਨ ਭਇਆ ਨਿਰਮਲ ਜਿੰਦਾ ਪਾਣਾ ਪਾਵੇ ਕਹਿ ਨਾਨਕ ਜੇ ਦੇ ਪਿਆਰੇ ਸੋਈ ਜਨ ਪਾਵੇ ਆਪ ਹੋ ਸੰਤ ਪਿਆਰੇ ਹੋ।